0: பத்திக்காரன
1: அஜன்ஷா அவ்வளவு விஷப்பாதி
0: விஷப்பாதி
1: நீ வந்து செவ்வோ கவுல நீ கைங்க நலமாண்டி நீ போய் அரிசம் கொடுத்த கைகள் தாஸ் மோட்டார் அணிகள்
0: ஏ விஷப்பாதி சமாசமுள்ள பரோக்கு பிகார் பாதி
1: Kiri gambar perang tu yang mana? Kiri gambar perang sampai sini. Nimpat dan nimpat dan cerukan permainan anak merah tunggal dan merah berkhayal bersambung dengan atu atu tuhan pertiga hari mulai tegar.